0: canali satellitari oggi è un esperimento così.
1: அதாவது வந்து இது வந்து வானொலி வார்த்தைகளை கண்டபடி நீங்கள் தூவக்கூடாது, தூவினால் அதை திருப்பி பெற முடியாது. இது வந்து ஒரு சர்வதேச வானொலி இல்லையா?
2: உண்மையில அதாவது வந்து அநேகமான நேர்கள் கேட்கின்ற வானொலி. ஆனால் எனக்கு கூட
1: உங்கள் இரண்டு பேருக்குள்ளேயும் நடந்த பிரச்சனை வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி எங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்படி நடப்பது மிகவும் ஒரு ஒரு அதேமாக எல்லோரும் விரும்ப மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க
3: الآن ليس مناسبا لذلك لهذه الأسباب. يبدو حجم التناقض كبير.
4: عمرناها بسواعدنا عمرناها.
5: إذاعة دمشق تقدم التعليق السياسي.
6: لا كوينو بيني وبينه شو موضع صصتي هالمنظم ولا
7: صغيرة بالنسبة لي، جبت زيارة هي وبرضه

0: தமிழ் நேரம் பிரித்தானியாவில் 11:01, மத்திய ஐரோப்பிய நாடுகளில் நள்ளிரவு 12:01. நல்லிணைகளை தொடர்ந்து உங்கள் அபிமான இருதய ஆனந்தன் அவர்கள் நள்ளிரவு சூரியனுடன் உங்களை சந்திக்க இருக்கிறார். எனது அன்புக்குரிய மூத்த அறிவிப்பாளர் இருதய ஆனந்தனை அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம். அங்கு உங்களுடைய குரல் இப்பொழுதுதான் வருகின்றது. ஒரு முறை மீண்டும் அழைத்துக் கொள்வோம். வணக்கம் இறுதி ஆனந்தன்.
1: வணக்கம் என்று ஜெகன் அவர்களே, நீண்ட நேரமாக கடமையாற்றிவிட்டு விடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நேர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ் லண்டனில் தலையக நேரம் 11:02. 12 வரை நள்ளிரவு சூரியன் நிகழ்ச்சி இரவு நேரில் இணைந்து கொள்வோர் இறுதி ஆனந்தன். ஆரம்பிக்கும் முதல் பாடல் இறைப்பாடல், இசையமைத்து பாடியவர்
0: அகதி பிரதிபலா.